இறை பாக்கண்ட பகோத்னபதா தவாய்சு பாமுபலை கிதே கச்சரகே லேப் கிபனி இமாலை பாக் இரம்த மசிகி சத்தம் நாக்ன பகோத்னபதா காவங்கம்தே ngasisu அதுமாக அத்தவுபமக்கொய்போ.